பரிபரிமானங்க சொருகி சாயபட மரண ரைத்த மாதேவன கண் ஜெயவாகத்தத நினக குருவின தயவாகத்தத நினக ஜெயவா.